பெண்ணு பேட்டு இஸ் அவது புரி கா ஊட்ட மட்டில்லா ஓ ஜாகா தெரா கூமடா ஜப புட்டேகா பாக் கலில்லா ஹோ ஜாகா கோண தெரா ஜாக் கரவாவேகா.